பில்டிங்ஸ்கே நான் ஹொழுது பிரதியக்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பேடா.

இதுமல்கவிய மட்டுமல்ல ரேடியோ கேந்திரா வேணுதுனி நானி பாயிண்ட் ஃபோர் எஃப்எம் கேஎல்இ கனசோ முந்தின கீதை வீர கன்னடிகா சித்ரது. ஆல் ரைட், கேளு மச்சான் மாடி.